பல உண்கால் வரா ஓரோ நன்பியாய் பல வாவா பாங்கி நீ உண்கால் வரா ஓரோ எழாய் காம்பன்.